0: அதுக்கு
1: அதுக்கு
2: Your address confirmation.
1: So far, I'm the first shooter. 22.
2: Sure.